அமுல் தர்மமுல் தீபானமுல்லா துல்லா முல் பிரமாணம் முல்பா சீசா முல் நீசானம் முல்லா கர்மா முல் பிரமாணம் அமுல்லோ முலையாக்கேத் பாட் புராண ஆக்கா பட கர முக்கியான ஆக்கா பிரம்ம ஆக்கா இந்தி ஆக்கா குபீத குவிந்தி ஆக்கா ஈஸ்வரி ஆக்கா சித்தி ஆக்க